முதற்கொண்டு தோழா, முதற்கொண்டு பாலா, தப்பிக்கொண்டு ಇಷ್ಟೆಲ್ಲ ಆದರೂ

சுங்கையா பத்ரையா சுங்கைய பத்ரைய கௌரி நகு நானு கௌரி நகு நானு பூ வந்து பழி வந்து

நாமை மறுத்திருவே, நாமை மறுத்திருவே, தன மனசின மந்திரதே தேவதே நீ நாதே, தன கனசில லோகதலே ராணியு நீ நாதே, ನನ್ನ ದೇಹದ ಪ್ರತಿ ಕಣ ಕಣದಲ್ಲೂ ನೀನೇ ತುಂಬಿರುವೆ, ಕಣ್ತೆರೆದರೆ ಕಾಣಿಸುವೆ, ಈ ಮನದಲ್ಲಿ ಉಳಿದಿರುವೆ.